0: பிறந்தார். கோல் மாதால் கொன்று வரைக்கு அரைஞ்சியாங்க ஒழுங்கை ஒழுங்குறா மறக்க குரோட்டு வந்துருவோமலா எச்சா மறக்க பரவாயில்ல.
1: Love Australian music?
2: Want to discover the best new tracks before anyone else?
1: Check out Triple J Unearthed.
2: It's where independent Australian artists upload their latest songs.
1: And where Nina Durachip, The Kid Laroi, G Flip, The Ryans, Genesis Owusu, and heaps more got their start.
2: Triple J Unearthed. Your home of Australian music discovery.
1: Check us out online, listen on your digital radio, and follow us on Instagram and TikTok.